வண்ணா என் பரியோ போனமேசாடி அட்டோ மேரே பண்ணா கண்டீடரி அரே அட்டோ